கிருஷ்ணா படாய்க், பால் கோவிந்த் திர்கி, விஷு லக்ரா, சோம்ரா லோஹ்ரா, சோமா முண்டா, குரு முண்டா, டிம்பா முண்டா இத்தியாதி முண்டாரி லோக் கீதோ கே கலாக்கார் ஹே. ஆயே சுனே கிருஷ்ணா படாய்க் ஆர் சாத்தியோ கா கயா ஹுவா யே முண்டாரி லோக்.